ஆகும் மொட்ட மரத்தின் சுவட்டில். புறகிலூடை துந்த பாம்பினையே காட்டாளனே, பயம் செற்றுமில்லாதே உறக்கே கரையாதே. ஒற்றைக்கிரிக்கா படிச்சு கழிஞ்சு ஞான் ஒற்றைக்கிரிலே நட